0: in the universe.
1: Radio Haji 1674.
2: ஆஸ்திரேலியா வித் இமிகிரேஷன் தான் மசலா. நான் ஜாவ் இதர் உதர் சித்தையாவ் ஐஎம்இ அட்வைசர். அப்படி மா போலி வித் சம்ஜன் துஹாட்டி லோடு. நாளை வரையா தோ ஸ்கில் விசா 186 189 190 482 491. ஸ்கில் அசஸ்மெண்ட், பார்ட்னர் விசா, பேரண்ட் விசா, ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் விசா தோ பிஆர் தக். ஹர் இமிகிரேஷன் ப்ராசஸ் லே எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். ஆஜ் ஹி பரோசே நாள் சம்பர்க் கரோ. ஐஎம்இ அட்வைசர் கால் 02 9063 1618. ஹுட் பேராமேட்டா சிட்னி அதே நியூ டெல்லி விச் வி. ஐஎம்இ அட்வைசர்